முறுக்கு சரி உப்பு மேல மாத்தே மாயி மாயி சரணு குரு மீட்டே மாயி சரணு குரு மீட்டே வட்டே பாக தேவே பரமேஸ்வர வட்டே பாக தேவே பரமேஸ்வர ஓர் பதா